0: அது அழகுன்றது மறைக்கு. ஆனால் இந்த என் கூட மழை உயரா மறக்க பொருட்டு வந்துடும் மழா கேச்சா மறக்க பரவாயில்ல.
1: Fasten your seatbelts, put away tray tables, because we're about to go sky high.